0: அதி அல்லாஹு இராத குறைவுமும் மெனுவி தியபேமீஹுன்னகம் இவ்விஸ்கம் என்னே தேவேனது ஹம கஷ்வரும் முளத்தின் வடுகம் வா ஹகீம் வந்த ரஸ்கலாங்க கம்கா அல்லாஹ் வடுகம் வே
1: يُدْخِلُ مَن يَشَاءُ فِي رَحْمَتِهِ.

0: ربك فحدث. صدق الله العظيم.
1: தேசவி கீர்த்து குருவாங்கியவும் அனைக்காவஸ் இதாத்துக மக்மி ப்ரோக்ராமாக குரியத்தானாம்.

0: அதி அல்லாஹ் இராத குறைவும் மெனுவி தியபாமீ ஹுன்னகம் இவ்விஸ்கமே நே தேவேனதே ஹம கஷ்வரும் மொழ தின் ஒடுகம் வா ஹகீம் வந்த ரஸ்கலாங்க கம்கா அல்லாஹ் ஒடுகம் வே
1: يُدْخِلُ مَن يَشَاءُ فِي رَحْمَتِهِ.

0: அதி விலாத ஃபர ஃபராத ஃபத்ரா வேரோலி தகாய்
1: ஃபல் ஃபாரிகாதி ஃபர்கா
0: ஹக்காய் பாத்தல் வக்குரா குர்ஆன் க ஆயத் தகாய்
1: ஃபல் முல்கியாதி திக்ரா
0: அதி ஹந்தும கொத்தே ஆயத் ரசூலுன் கெனஸ் திவ்வா மலாயகத்தும் கந்திவமே
1: உத்ரன் அவ் நுத்ரா
0: عذر نتي كوريفو مشاي اندار كوريفو مشاي
1: انما توعدون لواقع
0: هما كشورم تيبا ميهن وعد كوريفا كانتكي واني كانتكا كشوري
1: فاذا النجوم طمست
0: فهترتكم ايغ عليكم فسوا في هندي
1: واذا السماء فرجت
0: அதி உடு ஃபலாகின் ஹிங்கஜெஹிந்தே
1: வஇதல் ஜிபாலு நுசிஃபத்
0: அதி ஃபர்பதத குண்டி குண்டி வெகின் ஹிங்கஜெஹிந்தே
1: வஇதர் ருஸுலு உக்கிதத்
0: அதி ரசூலும் கண்டெழுகின் வா வகுதன் எக்குரவா ஃபிந்தே
1: லிஐ யௌமின் உஜ்ஜிலத்
0: எகந்தத் ஃபஸ்குரவா ஃபாவனி கொந்துஹகன் ஹியே
1: லியௌமில் ஃபஸ்ல்
0: நியா குரவா துஹஷே
1: وَمَا أَدْرَاكَ مَا يَوْمُ الْفَصْلِ
0: أَدِنِيَا كُرَوَّا دُوَحَكِي كُنْدُوَحِكَمْ كَلَيْغْ فَانَنْ أَنْغَادِنِي كُنْغِجِتْتُوِهِ
1: وَيْلٌ يَوْمَئِذٍ لِلْمُكَذِّبِينَ
0: دُوْغُ كُرَا مِيهُنَّنْ إِدْوَهُمْ جِلُّ مَا يَحَلَا كُنْتِهِ
1: أَلَمْ نُهْلِكِ الْأَوَّلِينَ
0: திமன் ரஸ்கலாகே இஸ்விதிய மீஹும் ஹலாக்கு நுக்ரவ்வங் ஹெய்யே
1: தும்ம நுத்பிஉஹுமுல் ஆகிரீன்
0: தென் திமன் ரஸ்கலாகே எவ்ரெங்கே ஃபஹதும் ஃபஹுகே மீஹும் கெந்தவா ஹுஷீமே
1: கதாலிக நஃஅலு பில் முஜ்ரிமீன்
0: குவ்வெரின் நாமெது திமன் ரஸ்கலாகே கந்த குரவ்வனீ எஃபதைன்னே
1: وَيْلٌ يَوْمَئِذٍ لِّلْمُكَذِّبِينَ
0: دُغُ كُرَا مِيهُنَّنْ إِدْوَهُمْ گِلُّ مَاي هَلَاكُتْ
1: أَلَمْ نَخْلُقْكُم مِّن مَّاءٍ مَّهِينٍ
0: دِرَ وَگِم وَا فَنَكُم إِبَهِي مَنِفَدَكُم تِمَن رَسْكَلَانگِ تِبَا مِيهُنَّ حَدَّوَنْ هِجِ
1: فَجَعَلْنَاهُ فِي قَرَارٍ مَكِينٍ
0: فَهَ رَكَا تِرِ وَگِم وَا تَنِگَا إِبْرَاهِيم رَحِيمگَا تِمَن رَسْخَلَاگِ إِفِن لَوِيمِ
1: إِلَى قَدَرٍ مَعْلُوم
0: إِنگِگِم وَا مُدَّتَ كَشِ
1: فَقَدَرْنَا فَنِعْمَ الْقَادِرُونَ
0: ஃபஹே திமன் ரஸ்கலாங்கே எஹுரிஹா கமே மின்வரு குரவீமே ஃபஹே மின்வரு குரவ்வா கலாங்கே முழுக்கமாயே
1: வைலுன் யௌம இதில் லில் முகத்திபீன்
0: தொகு குரா மீஹுன்னங் எத்வஹும் கெல்லுமாய் ஹலாக்குட்டே